வணக்கம் சொந்தங்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீஸ் யார்ட் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை.

மீண்டும் இந்த வெள்ளி இரவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஹரிதா பேசுகிறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து ஒரு புது விதமான முயற்சியில் இறங்கியிருக்கோம். அதாவது மெல்பர்னில் நம்ம எல்லாருக்கும் தேவையான நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் எஸ்பெஷலி யூத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுக்கப்புறம் தேவைப்படுற நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அதை தாண்டி நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து பாட்டு கேட்குறது, எல்லோரும் சேர்ந்து வைப் பண்ணுறது, சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் பண்ணலான்னு நம்ம ஒரு சபதம் போட்டிருந்தோம். அதே மாதிரி லாஸ்ட் வீக் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதுதான் நம்மளுடைய ஆஸ்திரேலியா சென்சஸ் நைட். ஸோ எல்லாருமே வந்து ஆகஸ்ட் 11 அன்னைக்கு உங்களுடைய சென்சஸை பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து சென்சஸை கடந்து வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டில், நம்மளுடைய விக்டோரியா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்குது. என்னென்னா, விக்டோரியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்குமே இந்த விஷயம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு அப்டேட்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ அக்டோபர் 1 இருந்து தினமும் 3 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ ஷியோர், இது ஒரு விதமாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஆமாங்க, நமக்கு வந்து விக்டோரியாவில் அக்டோபர் 1, 2026 இருந்து மிட் டே பவர் சேவர் அப்படின்னு ஒரு புதிய எலக்ட்ரிசிட்டி ஆஃபர் ஒன்று ஆஸ்திரேலியாவில் விக்டோரியாவில் வருது. இதில் வந்து தினமும் காலையில் 11 இருந்து மதியம் 2 வரைக்கும் 3 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் வந்து ஃப்ரீ. சாட்டர்டே சண்டே உட்பட எல்லா நாளும் வாரத்தில் 7 இந்த 3 விண்டோ ஆஃபர் இருக்கும். ஆனால் இது வந்து அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வர்ற அந்த ஹவுசஸ்க்கு மட்டும்தானா? ஆனால் இங்கேருந்தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, அக்டோபர் 1 வந்ததும் நம்ம வீட்டில் 11 கரண்ட் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரீ ஆகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது, இது ஒரு ஆப்ட் இன் பிளான். ஸோ அதாவது நீங்கள் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி ரீட்டெய்லரை காண்டாக்ட் பண்ணி இந்த மிட் டே சேவர் பிளானை உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா, உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணணும். இதுக்கு பொதுவாக வீட்டில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் இருக்கணும். மேலும் வந்து 1000 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் உள்ள எலக்ட்ரிசிட்டி ரீட்டெய்லர்ஸ் இந்த ஆஃபரை வந்து எலிஜிபிள் ரெசிடென்ட் கஸ்டமர்ஸுக்கு வழங்கணும் அப்படின்றது இந்த ஆஃபருடைய க்ரைட்டீரியாஸ். ஸோ பெரும்பாலும் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, அதாவது வீடு எடுத்து தங்கி இருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டு வாடகை வரதை விட வந்து ரெண்ட்டு தாண்டி இந்த எலக்ட்ரிசிட்டி பில் தான் வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது. ஸோ ரெண்ட்டு கூட பரவாயில்ல மக்களே, அதை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 150 அந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்க முடியும்? ஸோ அதுக்கு வந்து இது ஒரு ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு நியூஸாக இருந்துச்சு பார்க்கலே. ஸோ இப்போ அடுத்து வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து நிறைய லாபம் இந்த விஷயம்னால அப்படின்னு. ஆமாம், அதுதான் இதில் வந்து மெயின். ஏன்னா அவங்க தான் வந்து ஃபுல் டே எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க வீடுகளை தாண்டி. இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீசன் ஒன்று இருக்குது. என்னென்னா, டே டைமில் விக்டோரியாவில் வந்து சோலார் ஜென்ரேஷன் அதிகமாக இருக்குமாம். குறிப்பாக வந்து மிடில் ஆஃப் தி டே எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து நிறைய கிடைக்குமாம். ஸோ அந்த நேரத்தில் வந்து எலக்ட்ரிசிட்டி யூசேஜர் ஷிஃப்ட் பண்ண என்கரேஜ் பண்ணுறது தான் இந்த பிளானோட ஐடியா. ஸோ அதனால் 11 2 வரைக்கும் அக்டோபரில் இருந்து 3 வந்து, அதாவது இது ஸ்டார்டிங் தான் வந்து அக்டோபர் 1, 2026 சொல்லியிருக்காங்க, எண்ட் எப்போன்றது சொல்லலை. ஸோ இதுவும் வந்து நம்மளுடைய பிடிஇ எப்படி இந்த இயர் எண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு பிளானாக இருக்கும்னு நான் ஃபஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் எண்ட் டேட் வந்து இன்னும் அவங்க எதுவும் சொல்லலை. அப்போ இது வந்து ஃபுல்லாக இருக்குமா இல்லை இதுக்கும் ஒரு எண்ட் டேட் இந்த ஆஃபருக்கும் இருக்கா அப்படின்றது தெரியல. அடுத்த அப்டேட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து அக்டோபர் 1, 2026 இருந்தே இந்த மிட் டே பவர் சேவர் வந்து ஆஃபர் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆஃபர் பொறுத்தளவுக்கு நம்ம மக்களாக இருந்தால், இந்தியாவில் உள்ள நம்ம ஆளுங்கள்லாம் வந்து சும்மாவே வந்து
நம்மளாம் வந்து பரதநாட்டியம் ஆடுற ஆளுங்க, இல்லை காலில் சலங்கை வேற கட்டி விடுற மாதிரி ஃப்ரீயாக வேற நாங்கள் தாரோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து மக்களே யாரும் வந்து டிஷ் வாஷர், அப்புறம் வந்து வாஷிங் மிஷின், ட்ரையர் இது எதையுமே வந்து நைட் டைம் ஈவினிங் டைம்லலாம் போடாதீங்க, பகல் நேரத்துலேயே போட்டுட்டு போயிருங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பிளான் எடுத்துகிட்டு வாஷிங் மிஷின் இரவு 7 மணிக்கு போடுறோம், வந்து ட்ரையர் வந்து நைட் போடுறோம், டிஷ் வாஷர் நைட் போடுறோம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே எல்லா ஹெவி எலக்ட்ரிசிட்டி யூசேஜையும் ஈவினிங் வச்சுருந்தா இந்த பிளான் உங்களுக்கும் வந்து ஒரு பெனிஃபிட் தராமல் இருக்கும்.

வந்து ஹீட் பம்ப் பண்ணுறது, ஏர் கண்டிஷனிங், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஹீட்டிங், இந்த மாதிரி எது எது உங்களுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு தேவையான இருக்குதோ, ஈவி இருந்தால் ஈவி சார்ஜிங் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டே டைமில் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக ஃபேமிலிஸோடு இருக்கவங்களுக்கு நிறையவே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது இவைகளை வந்து ஷிஃப்ட் பண்ண முடிஞ்சால் இதுலேருந்து நல்ல சேவிங் கிடைக்க நமக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த வேலைகள், ட்ரையர்ஸ், அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து ஈவினிங்கில் யூஸ் பண்ணுறத தாண்டி இந்த டைமில் யூஸ் பண்ணது நமக்கு வந்து நிறைய சேவிங்ஸுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு இது இன்னுமே வந்து கன்வீனியண்ட்டான ஒரு ஆப்ஷன். வீட்டில் இருக்க முடியாதவங்க கூட வாஷிங் மிஷின் அல்லது டிஷ் வாஷர் டைம் ஃபங்க்ஷன் இருந்தால் அதை யூஸ் பண்ணி 11 to 2 வந்து ரன் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ விக்டோரியன் கவர்மெண்ட் எஸ்டிமேட் படி ஹவுஸ்ஹோல்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ், அப்புறம் வந்து எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் அந்த ஃப்ரீ விண்டோக்கு ஷிஃப்ட் பண்ண முடியுது அப்படின்றத பொறுத்து வருஷத்துக்கு ரஃப்லி ஒரு $149 $428 வரை சேவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈவி இருக்கிற சில ஹவுஸ்ஹோல்ட்ஸுக்கு வந்து சேவிங்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு வார்னிங், இது ரொம்ப முக்கியம் அப்படின்றது என்னென்னா, 11 to 2 வரை ஃப்ரீயாக எல்லாருக்கும் இந்த பிளான் வந்து ஜம்ப் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா ஃப்ரீ பீரியடுக்கு வெளியே எலக்ட்ரிசிட்டி வந்து ரேட்ஸ் கொஞ்சம் ஹையராக இருக்கலாம். அதனால் வந்து எப்படின்னா 11 to 2 வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காண்டி, அதை தாண்டி வர மற்ற டைமில் வந்து நமக்கு மீட்டருக்கு பண்ணுற சார்ஜ் வந்து கொஞ்சம் கூட இருக்கலாம். அதனால் வந்து நம்ம இந்த டைமில் தான் சேவ் ஆகுதே, அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாக எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலான்ற எண்ணத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா ஆப்பு எந்த சைடு எப்படி வரும்னு தெரியாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஃப்ரீ பீரியட்க்கு வெளியில் எலக்ட்ரிசிட்டிக்குன்னா அப்படும் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லை தானே. ஸோ அதனால் வந்து நீங்கள் டே டைமுக்கு யூசேஜ் ஷிஃப்ட் பண்ண முடியாத ஹவுஸ்ஹோல்டாக இருந்தால் எக்ஸிஸ்டிங் பிளானை விட அது சீப்பாக இருக்கும்னு கேரண்டி கிடையாது. ஸோ அதனால் அதுலேயும் நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்கணும். October 1 பிறகு ரீட்டெயிலுக்கு கால் பண்ணும்போது, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிறது இன்னுமே ஒரு பெட்டரான விஷயம். அதாவது வாட் வில் ஐ பே அவுட் சைட் த ஃப்ரீ பீரியட், இந்த 3 hours தாண்டி மற்ற நேரத்துக்கு வந்து மீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படின்றது, அப்புறம் வந்து கரண்ட் யூசேஜ் பொறுத்த அளவுக்கு நான் எவ்வளோ வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் பிளான் நமக்கு சீப்பராக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 3 questions வந்து நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி விஷயம் பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ அதுக்கிடையில் நம்ம இன்னொரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீசியார் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனமுண்டல் மக்கள் வரை. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து எலக்ட்ரிசிட்டியோட ஆஃபர் அக்டோபரில் வரப்போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வந்து ரீட்டைலர்ஸ் கிட்ட என்னென்ன க்வெஷ்சன் கேட்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ரீட்டைலர்ஸும் வந்து உங்களுக்கு இந்த பிளான் வந்து சூட்டபிளாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், உங்களுக்கு இது வந்து சூட்டபிளாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத. ஸோ பாசிபிளாக இருந்தால் காஸ்டோட இம்பாக்ட் பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தரணும். ஸோ எந்த டீட்டெயில்ஸையும் வந்து முழுசாக தெரிஞ்சுக்காமல் இதுலேயும் ஜம்ப் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஜாயின் பண்ணிவிட்டு இது நமக்கு ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்சால் எக்ஸிட் ஃபீ இல்லாமல் பிளான்லேருந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஸோ அதனால் இது இன்னுமே ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இங்கே பொறுத்தளவுக்கு நான் நிறைய விஷயத்தில் பார்த்தது என்னென்னா, எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் $1 கட்டுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த பேமெண்ட் பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க. அடுத்த மாதம் வந்து நம்மக்கிட்ட சொல்லாமலே $40 or $50 வந்து டிடெக்ட் பண்ணிடுறாங்க அக்கௌண்ட்லேருந்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஸோ முடிஞ்சளவு வந்து இது யாருக்கெல்லாம் வந்து நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னா, நம்மக்கிட்ட அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்லலாம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட்டெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து காசு எடுக்கணும்னா எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த மீன்வைலில் நம்ம போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து போடக்குள்ளால் நம்ம அதை வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, நமக்கு இந்த மந்த் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்களா இல்லை நெக்ஸ்ட் மந்த்தும் சார்ஜ் பண்ணுவாங்களா, இது எவ்வளோ நாளைக்கு இருக்குது, எவ்வளோ காசு சார்ஜ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு $1 கட்டுங்கன்னு சொல்கிறது அந்த $1 விட்டுருவாங்களா இல்லை அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லாமலே காசு எடுத்துருவாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசித்து பார்த்து செக் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரிப்ஷன் போடுங்க எதுவாக இருந்தாலும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போது டோடேஷோட சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படின்னா, நான் கேன்சல் பண்ணாலும் அது வந்து கேன்சல் ஆகலை, அதுக்கப்புறம் அவங்களா வந்து காசை வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க $10 மந்த்லி. ஸோ அந்த காசில் வந்து நான் ஆர்டர் பண்ணுனா எனக்கு அதில் பெருசாக எப்படி அதில் வந்து காட்டுதுன்னா, மந்த்லி $10 அதோட சப்ஸ்கிரிப்ஷன், நான் வந்து என்ன ப்ராடக்ட் வேணால் எந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வேணால் நான் வந்து ஆர்டர் பண்ணலாம், டெலிவரி சார்ஜ் எல்லாம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நான் ஆர்டர் பண்ணல, 2-3 ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணி வந்து டெலிவரி சார்ஜ் இல்லாமல் வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா நீங்கள் $30 ஆர்டர் பண்ணால் தான் டெலிவரி சார்ஜ் குறையும், $35 ப்ளஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணால் தான் டெலிவரி சார்ஜ் இல்லாமல் வரும், அந்த மாதிரியெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் ஒரு ஐடி வந்து ஒரு வெப்சைட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, கேர்ஃபுல்லாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே October 1st இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான எலக்ட்ரிசிட்டி சேஞ்சும் விக்டோரியாவில் வர்றது என்னென்னா, எலக்ட்ரிசிட்டி அல்லது கேஸ் பில் பே பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுற கஸ்டமர்ஸுக்கு வந்து கஸ்டமர் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுதான். ஸோ பேமெண்ட் டிஃபிகல்ட்டியில் இருக்கிற எலிஜிபிள் கஸ்டமர்ஸை ரீட்டெய்லர்ஸ் வந்து பெஸ்ட் ஆஃபருக்கு ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஸ்விட்ச் செய்ய ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து வருது. அதே போல் நான் பேமெண்ட் காரணமாக எனர்ஜி டிஸ்கனெக்ட் செய்கிற வந்து மினிமம் டெப்த் வந்து த்ரெஷோல்ட் 300 இருந்து 1000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பில் பே பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிங்கன்னா சைலண்ட்டாக இருந்து பில்லை இக்னோர் பண்ணாமல் ரீட்டெய்லரை வந்து ஏர்லியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் டிஃபிகல்ட்டி அசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கான இந்த எலக்ட்ரிசிட்டி பொறுத்தளவுக்கு நம்மளுடைய டேக்அவே வந்து ரொம்ப சிம்பிள். October 1st இந்த டேட்டை வந்து நல்லா நினப்பில் வச்சுக்கோங்க. விக்டோரியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ரீட்டெயிலர் கிட்ட இந்த மிட் டே ஆஃபர் வந்து இருக்கா அப்படின்றத கேட்டுக்கோங்க. ஸோ 11 to 2 வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற பிளானு. ஆனால் வந்து ஹெட்லைன் மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணாமல் உங்கள் வீட்டோட எலக்ட்ரிசிட்டி யூசேஜுக்கு அது உண்மையிலே சேவ் பண்ணுமா அப்படின்றத கம்பேர் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்களா? உங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின், ட்ரையர், டிஷ் வாஷர் எல்லாத்தையும் வந்து 11 to 2 வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இது இரவின் தாலாட்டுகள் மனம் முதல் மக்கள் வரை. வாங்க அடுத்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீசியார் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ நம்ம தொடர்ந்து எலக்ட்ரிசிட்டியோட சேஞ்சஸ் பற்றியும் ஆஃபர்ஸ் பற்றியும் வந்து பேசணும். ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட், குறிப்பாக வந்து பார்ட் டைம் கேஷுவல் வேலை செய்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இதை கண்டிப்பாக லிசன் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன க்வெஸ்சன் என்னென்னா, ஒரு சேலரி வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்தோடனே நம்ம என்னெல்லாம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம்? ஸோ இந்த விஷயம் வந்து எல்லாருமே என்ன இருந்தாலும் சேலரி வந்தோடனே அந்த ஒரு ஹாப்பினஸ் தாண்டி நம்ம பே பண்ண வேண்டிய பில்ஸ், நம்மளோட எக்ஸ்பென்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட சேலரியில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நிறைய பேர் வந்து கவனிக்க விட்டுறோம். ஸோ நம்மளுடைய சேலரி அக்கௌண்ட்டுக்கு வந்தோடனே நம்ம கண்டிப்பாக செக் பண்ணுவோம். ஆனால் இந்த டிஎஃப்என்ல ஒர்க் பண்ணுற எல்லோரும் வந்து உங்களுடைய சூப்பர் அக்கௌண்ட்டை வந்து கடைசியாக எப்போ செக் பண்ணீங்க? இட்ஸ் அ பிக் க்வெஷ்சன். ஸோ ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிற நிறைய பேருக்கு பே ஸ்லிப்பில் சூப்பர் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்து இருக்கிறது தெரியும். ஆனால் அந்த பணம் வந்து உண்மையிலே எப்போ வந்து சூப்பர் ஃபண்டுக்கு போய் சேருது அப்படின்றத நம்ம யாருமே வந்து செக் பண்ணுறதில்ல. இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான சேஞ்ச். 1 July 2026, அதாவது போன மாதம் July 1 இருந்து ஆஸ்திரேலியாவில் பேடே சூப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து எம்ப்ளாயர்ஸ் பொதுவாக சூப்பர் கேரண்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து குவார்ட்டர்லி பேஸிஸில் வந்து செலுத்த முடிஞ்சிச்சு. அதாவது 3 மாதத்துக்கு 1 தடவை, வருஷத்தில் 4 தடவை வந்து செலுத்த முடிஞ்சு. அதாவது நம்ம வந்து ஃபார்ட்நைட்லி சேலரி வாங்கினாலும் நம்மளுடைய சூப்பர் கான்ட்ரிபியூஷன் வந்து உடனே சூப்பர் ஃபண்டுக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ வந்து சிஸ்டம் வந்து மாறி இருக்கு. இனி நம்மளுடைய சேலரி இல்லைனா வேஜஸ் வந்து பே செய்கிற ஒவ்வொரு பேடேக்கும் சூப்பர் கான்ட்ரிபியூஷன் வந்து அதோட தொடர்பான நம்மளுடைய சூப்பர் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக பேடேல இருந்து பொதுவாக 7 business days வந்து இந்த சூப்பர் கான்ட்ரிபியூஷன் உங்களுடைய சூப்பர் ஃபண்டுக்கு வந்து ரிசீவ் ஆகணும். ஸோ குறிப்பாக வந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன பேஸ் அட்வைஸ் அண்ட் டிப் என்னென்னா, டிஎஃப்என் இல்லை ஏபிஎன் எதில் வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கனாலும் ஒரு ஒரு வாரமும் நீங்கள் எடுக்கிற சேலரியோடைய பே ஸ்லிப்பை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சிட்டுவேஷன்ஸ்லையுமே தேவைப்படும். நீங்கள் எங்கே சரி ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணலையும், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேக்ஸ் லாட்ச் பண்ணல, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பே ஸ்லிப் வந்து தேவைப்படும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கேயாச்சும் ஷாப் பண்ணல, கடையில் வந்து ரிசிப்டை வந்து கண்டிப்பாக கேட்டு எடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரிசிப்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட்டில் விட்டுருவோம். அந்த மாதிரி விடாமல் ரிசிப்டை வந்து எடுங்க. ஸோ அந்த ரிசிப்ட் வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஸோ அதை வந்து நான் அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே வாங்க ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தோம். அதில் கடைசியாக பார்த்தது வந்து நம்மளுடைய சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்ட் வந்து எப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து போடுறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஏன் முக்கியம் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுடைய சூப்பர் ஃபண்ட் வந்து இது நம்மளோட மணி. இது நம்ம எம்ப்ளாயர் வந்து நமக்கு கொடுக்குற போனஸோ இல்லை இன்க்ரிமெண்ட்டோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. எலிஜிபிளான எம்ப்ளாயியாக இருந்தால் சூப்பர் கேரண்டி அப்படின்றது நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் என்டல்மெண்ட்லேருந்து ஒரு பகுதியை வந்து அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. இதை தான் வந்து அந்த ஆனுவலி நம்ம டேக்ஸ் வந்து லாஜ் பண்ணல அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு பகுதி. ஸோ செகண்ட் திங் வந்து மணி ஏர்லியராக வந்து சூப்பர் ஃபண்டுக்கு போய் சேர்ந்தா அதை வந்து ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்க முடியும். லாங் டேர்மில் அதுவும் வந்து டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும். மூணாவது, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எம்ப்ளாயர் சூப்பர் பே பண்ணாமல் இருந்தால் முன்னாடி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணவே சில நாள் வந்து எடுத்துச்சு. குவார்ட்டர்லி பேமெண்ட்டுங்கையில் இப்போ நம்ம வந்து ஜான்வரியில் வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருந்தா நம்மளுடைய ஆனுவல் ஃபண்ட் வந்து இது மார்ச் மந்தில் தான் போடுவாங்க. ஸோ மார்ச்சில் தான் நமக்கு தெரியும் அவங்க நமக்கு வந்து சூப்பர் ஃபண்ட் தாராங்களா இல்லையா அப்படின்றத வந்து. பட் இப்போ வந்து அதை நம்ம அந்த நாளிலே அந்த வீக்லேயே வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கனா உங்களுடைய பே ஸ்லிப்பில் வந்து உங்களுக்கு சூப்பர் ஃபண்டில் எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து சேலரியில் எவ்வளோ அக்கௌண்ட்டில் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ பேடே வந்து சூப்பர் வந்ததால் எம்ப்ளாயீஸ்க்கும் ஏடிஓக்கும் அன்பெய்ட் சூப்பரை வந்து ஏர்லியராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சேம் டைம் பேடே வந்து சில டைம்ஸ் வந்து இதனால் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, இப்போ இந்த KFC, மெக்டொனால்ட்ஸ், BP அந்த மாதிரி இல்லை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூஸ்வலாக ஒரு நாளில் வந்து பேமெண்ட் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் வந்து அதோட டேட்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது பட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கேஷுவல் ஒர்க்கர்ஸ், பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் எல்லோரும் வந்து ஒரு சிம்பிள் ஹேபிட்டை வந்து சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னா, பேஸ்லிப் மட்டும் செக் பண்ணாமல் பேஸ்லிப்பில் வந்து சூப்பர் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ காட்டியிருக்காங்கன்றதை பார்க்குறதும், அதுக்கப்புறம் வந்து உங்கள் சூப்பர் ஃபண்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா வந்து ஆப்பை வந்து ஒகேஷ்னலாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறது, அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து உண்மையிலே ரிசீவ் ஆகியிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுது. ஏன்னா வந்து பேஸ்லிப்பில் ஒரு சூப்பர் அமௌண்ட் பிரிண்ட் ஆகியிருக்கிறதும் அந்த மணி சூப்பர் ஃபண்டுக்கு ஆக்சுவலி ரிசீவ் ஆகியிருக்கிறதும் ரெண்டு வேறு வேறு விஷயங்கள். ஸோ அதனால் நம்மளுடைய நம்ம உழைச்ச காசு வந்து கரெக்டாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கா அப்படின்றத செக் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, ஆஸ்திரேலியாவில் சூப்பர் கேரண்டி ரேட்டுன்றது இப்போதைக்கு 12% இருக்குது. அதனால் எலிஜிபிள் எம்ப்ளாயீஸ்க்கு எம்ப்ளாயர் பொதுவாக ஆர்டினரி டைம் ஏர்னிங்ஸில் வந்து 12% சூப்பர் கான்ட்ரிபியூஷனுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பே பீரியடுக்கு உங்கள் எலிஜிபிள் ஆர்டினரி டைம் ஏர்னிங்ஸ் வந்து $1000 இருந்தால் பொதுவாக அதுக்கு வந்து $120 வந்து சூப்பர் கேரண்டி கான்ட்ரிபியூஷனில் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது வந்து உங்கள் டேக் ஹோம் சேலரியில் இருந்து எடுத்தது கிடையாது, இது வந்து உங்களுடைய சூப்பர் கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயர் செலுத்த வேண்டிய சூப்பர் கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு. ஸோ இந்த வாரம் வந்து நான் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்க விரும்புறது என்னென்னா, இன்றைக்கி வீட்டுக்கு போனதும் இல்லைனா வந்து இப்போவே உங்கள் கையில் ஃபோன் இருந்துச்சுன்னா உங்களுடைய சூப்பர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. ஸோ சில பேருக்கு வந்து இந்த சூப்பர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதுமே தெரியாது. ஸோ எனக்கும் வந்து இவ்வளோ நாள் தெரியல. ஸோ நான் அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சதுனா என்னென்னா, ரெஸ்ட் சூப்பர் அனிவேஷன் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ நான் ஒர்க் பண்ண என்னோடய ஆர்கனைசேஷனில் அதில் தான் வந்து என்னோடய சூப்பர் ஃபண்டெல்லாம் வந்துச்சு. ஸோ உங்களுடைய ஆர்கனைசேஷனில் வந்து என்ன ஆப்லேயோ இல்லை எந்த ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு சூப்பர் ஃபண்ட் வருதுன்றதை செக் பண்ணிவிட்டு உங்கள் சூப்பர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். லாஸ்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து எப்போ வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். பேஸ்லிப்பும் சூப்பர் அக்கௌண்ட்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் ஓகே, ஃபென்டாஸ்டிக். மிஸ்மேஷ் இல்லைன்னா வந்து மிஸ்ஸிங் கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் சந்தேகம் வந்தால் முதல்ல எம்ப்ளாயர் அல்லது பேரோல் டீம் கிட்டே வந்து கிளாரிஃபை பண்ணுங்கள். தேவைப்பட்டால் ஏடிஓ கிட்டே வந்து சில அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறது அப்படின்றதையும் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேலரி வந்துச்சா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். பேஸ்லிப் வந்துச்சா, கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும். சூப்பர் ஃபண்ட் வந்துச்சா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுற பணத்தை மட்டும் கவனிக்கிறது ஃபினான்ஷியல் அவேர்னஸ் கிடையாது. நம்ம பேரில் சேர வேண்டிய பணம் சரியாக வந்து சேருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதும் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் தானே. ஸோ நீங்கள்
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவின் தாலாட்டுகள், மனம் முதல் மக்கள் வரை. வாங்க அதுக்குள்ளே இன்னொரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ தொடர்ந்து நாம் இன்னைக்கு வந்து விக்டோரியாவில் நடக்கிற நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, அடுத்த இன்ஃபர்மேஷன் குறிப்பாக விக்டோரியாவில் ரெண்ட்டுக்கு இருக்கிற எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ், ஷேர் ஹவுஸில் இருக்கிறவங்க, ஹவுஸ் சேஞ்ச் பண்ண போகிறவங்க எல்லாருக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட், கண்டிப்பாக கவனிங்க. ஸோ ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, நம்ம ஒரு ரெண்ட் ஹவுஸில் இருந்து இன்னொரு ரெண்ட் ஹவுஸுக்கு மூவ் ஆகும்போது ஒரே நேரத்தில் ரெண்டு பாண்டுக்கு காசு அரேஞ்ச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கா? ஸோ ஓல்டு ஹவுஸுக்கு ஏற்கனவே 2000 இல்லைனா 2500 வந்து பாண்ட் வந்து நம்ம கட்டியிருப்போம் ஹவுஸாக இருக்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நியூ ஹவுஸ் வந்து கிடச்சிருக்கும், அங்கேயும் உடனே வந்து இன்னொரு பாண்ட் வந்து கேட்பாங்க. ஆனால் ஓல்டு பாண்ட் வந்து இன்னும் ரீஃபண்ட் ஆகியிருக்காது. ஸோ ஒரே நேரத்தில் தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டிய ப்ரெஷர் வந்து வரையில, இதுக்காக வந்து விக்டோரியாவில் ஒரு புதிய சிஸ்டம் வந்து வந்திருக்கு. அதுதான் வந்து போர்ட்டபிள் ரெண்டல் பாண்ட் ஸ்கீம். ஐ மீன் போர்ட்டபிள் ரெண்டல் பாண்ட் ஸ்கீம். ஐ எம் ஆல்வேஸ் ட்விஸ்டிங் மை தங்க். ஓகே, இது 1 July 2026. இதுவும் அந்த சேம் டேட் தான், போன மாதம் July 1 இருந்து விக்டோரியாவில் புதுசாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிம்பிளாக சொன்னால், எலிஜிபிளாக இருக்கிற ரெண்டர்ஸ், டெனன்ஸ் பழைய வீட்டுக்காக ஆர்டிபிஏல இருக்கிற பாண்ட் மணியை ரீஃபண்ட் வாங்கி மறுபடியும் புதுசாக வந்து பாண்ட் கட்டுறதுக்கு பதிலாக அந்த பாண்ட் மணியை வந்து புதுசாக இருக்கிற ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது ஓல்டு பாண்ட் வந்து ரீஃபண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி, மீன்வைல் ஒரு இன்னொரு ஃபுல் பாண்டுக்கு வந்து மணி அரேஞ்ச் பண்ண வேண்டிய டபுள் பாண்ட் ப்ரெஷர் வந்து குறைக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து. ஸோ இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும்னா, நியூ ஹவுஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல வந்து நியூ ப்ராப்பர்ட்டியோடைய ரெண்டல் ப்ரொவைடர் அல்லது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட, ஐ வாண்ட் டு பே மை பாண்ட் டைரக்ட்லி டு த ஆர்டிபிஏ அப்படின்னு நம்ம போயிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க வந்து பாண்ட் ரிக்வஸ்ட் லாஜ் பண்ணின பிறகு ஆர்டிபிஏல இருந்து நமக்கு வந்து ஒரு இமெயில் வரும். ஸோ அதை ரிவ்யூ பண்ணி பாண்ட் லாஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நாம் போர்ட்டபுள் ரெண்டல் பாண்ட் ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து ஆப்டின் பண்ணலாம். இதுக்கு வந்து $25 அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் பாண்ட் வந்து 2000, நியூ ப்ராப்பர்ட்டியோடைய பாண்ட் வந்து 2000, இதே மாதிரி சேம் அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா, எலிஜிபிளாக இருந்தால் எக்ஸிஸ்டிங் பாண்ட் மணியை நம்ம அவங்கக்கிட்ட வந்து வாங்கி இவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்து இந்த ட்ரான்ஸ்ஃபரில் வந்து நமக்கு இந்த டேட் வந்து எடுத்து நமக்கு அந்த இங்கிட்டு அவங்க காசு தாரத்துக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் நம்ம தனியாக காசு அரேஞ்ச் பண்ணி இந்த ப்ரெஷர் எதுவும் இல்லாமல் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் எக்ஸிஸ்டிங் பாண்ட் மணியை நியூ ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் நியூ ப்ராப்பர்ட்டியோட பாண்ட் வந்து நம்மளுடைய பழைய ப்ராப்பர்ட்டியை விட கூட இருந்தால் ஓல்டு பாண்டில் இருந்து 2000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பாக்கி உள்ள 500 வந்து நம்மளே வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஒரு லாஜிக் தான் இதில் வந்து. ஆனால் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து கம்பல்சரி கிடையாது. போர்ட்டபிள் பாண்ட் ஸ்கீம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ரூல்லாம் கிடையாது. ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பாண்ட் பே பண்ண விரும்பினாலும் பண்ணலாம். எலிஜிபிள் ரெண்டர்ஸ்க்கு இது ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன். அதாவது நிறைய டைமில் வந்து நம்ம பழைய வீட்டிலேருந்து புது வீடு மாறுறதுக்கு நம்மளுடைய பாண்ட் வந்து கொஞ்சம் அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்கி இங்கே பே பண்ணுறதுக்கு அந்த டைம் டிஃப்ரென்ஸாக இருக்கட்டும், நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கதாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரை வந்து நம்ம பண்ணாமல், ஸோ நம்ம கட்டுற பாண்ட் வந்து நம்ம லேண்ட்லார்டுக்கோ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கோ இவங்களுக்கு கிடையாது, ஆர்டிபின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, அதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் தான் அந்த பாண்ட் எல்லாம் வந்து அசஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம ஆர்டிபிஏலேருந்து வர மெயிலுக்கு நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு டவுட் ஒன்று வரும் எல்லாருக்கும், ஓர் லேண்ட்லார்ட் பாண்டில் வந்து டேமேஜ் கிளைம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. பாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்றனால ஓல்டு ப்ராப்பர்ட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து டிசப்பியர் ஆகாது. ஸோ அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ ஓல்டு ரெண்டல் ப்ரொவைடர் வந்து லெஜிட்டிமேட் பாண்ட் வந்து கிளைம் பண்ணலாம் நம்மக்கிட்ட இருந்து. ஸோ டெஸ்பியூட் இருந்தாலும் நார்மல் பாண்ட் டிஸ்பியூட் ப்ராசஸ் வந்து அதே மாதிரி தான் அப்ளை ஆகும். ஸோ போர்ட்டபிள் பாண்ட் அப்படின்னா ஓல்டு ஹவுஸில் உள்ள பாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக கிளியர் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது பாண்ட் மணியை வந்து புதிய ப்ராப்பர்ட்டிக்கு மூவ் பண்ணுறத உதவுறதுக்கு ஒரு சிஸ்டம் தான் இது வந்து. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் குறிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஏன்னா ஹவுஸ் மூவ் பண்ணும்போது ஆல்ரெடி மூவிங் காஸ்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் மந்தோட ரெண்ட் இருக்கும், ஃபர்னிச்சர், டிரான்ஸ்போர்ட், யூட்டிலிட்டி கனெக்ஷன் இந்த மாதிரி வந்து
நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பழைய பாண்ட் வரதுக்கு முன்னாடியே இன்னொரு ஃபுல் பாண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுறது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ப்ரெஷர் தான் நமக்கு கண்டிப்பாக. ஸோ விக்டோரியாவில் ஹவுஸ் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா போர்ட்டபிள் ரெண்டர் போன் ஸ்கீம் அப்படின்றது நமக்கு எலிஜிபிளாக இருக்கா, நம்ம அந்த விஷயத்துக்கு எலிஜிபிளாக இருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அஃபிஷியல் கன்சியூமர் அஃபேர்ஸ் விக்டோரியா அப்படின்ற வெப்சைட்டில், இல்லைன்னா வந்து விக்டோரியன் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் வெப்சைட், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றில் வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். இந்த ரெண்டு விஷயத்தில் தான், இந்த வெப்சைட்டில் தான் வந்து அஃபிஷியலான நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நிறைய விஷயத்தில் நிறைய வெப்சைட்டில் வந்து நமக்கு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து தராங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ப வேண்டாம். ரெண்டே ரெண்டு வெப்சைட் தான் இதுக்காக உள்ளது, அஃபிஷியல் கன்சியூமர் அஃபேர்ஸ் விக்டோரியா இல்லைனா விக்டோரியன் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த ரெண்டு வெப்சைட்டில் மட்டும் சர்ச் பண்ணால் சரி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நினப்பில் வச்சுக்க வேண்டிய மூணு விஷயம் இந்த போர்ட்டபிள் ரெண்டல் பாண்ட்லேருந்து. போர்ட்டபிள் ரெண்டல் பாண்ட் 1 July 2026 இருந்து விக்டோரியாவில் அவைலபிள். எலிஜிபிள் ரெண்டர்ஸுக்கு ஓல்டு மணியை வந்து நியூ ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது வந்து. நியூ பாண்ட் வந்து அதிகமாக இருந்தால் டிஃப்ரென்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது, $25, அவ்வளோதான். ஹவுஸ் மூவ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. மேபி அது அவங்களுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்க ஒரே நேரத்தில் அந்த ப்ரெஷராக அதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துலலாம் இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக காஷியஸாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்க வீடு மூவ் பண்ணலாம். ஸோ அடுத்தபடியாக இப்போ இந்த விஷயமெல்லாம் முடிஞ்சு நம்ம தொடர்ந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். வர வர நம்ம ஷோ வந்து ஏதோ ஜென்ரல் நாலேஜ் மாதிரி புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா நியூஸ் சேனல் ஜேர்னலிசம் மாதிரிலாம் போயிட்டுருக்குறோம். லாஸ்ட் வீக்கே நம்ம வந்து பேசினோம் ஆகஸ்ட் மந்த் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மந்த், ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம மலையாள நண்பர்களுக்கான ஓணம் செலப்ரேஷனுக்கான ஒரு இந்த வாரம் ஷேக்ஸ்பியர் வாரம் அப்படின்னு நம்ம இந்தியாவில் உள்ள டிவி சேனல்லலாம் நிறைய பார்க்குற மாதிரி இந்த மாதம் ஓணம் செலப்ரேஷன் மாதம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அடுத்தடுத்தடுத்து பேக் டு பேக் அடுத்தடுத்த சனிக்கிழமை. அது ஏன்னு எனக்கு இப்போ ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கு, ஏன் எல்லா ஓணம் செலப்ரேஷனும் சனிக்கிழமையில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வைக்கலாம் எப்படின்னா வந்து மற்ற நாள்லாம் வீக் டேஸில் எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும், செலப்ரேஷன்ஸ்னாலே சாட்டர்டே சண்டேலாம் வைக்கிறது வழக்கம். ஏன் சண்டே இந்த வாட்டி சூஸ் பண்ணாமல் எல்லோரும் சாட்டர்டேஸ்லேயே வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. யாருக்காவது இதுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ என்னென்னா கண்டிப்பாக அந்த ஓணம் செலப்ரேஷனை வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். இதே வந்து அப்ராடுக்கு வந்தால் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணணும் கண்டிப்பாக. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் வந்து கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கலாம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கையில் நம்ம நிறைய விஷயங்கள், நமக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ரெண்ட் இருக்கும், நம்ம வெளில போயிட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து செலவுகள் கூட இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வந்து லைஃப் ஹேஸ் டு எக்ஸ்ப்ளோரில் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து என்ஜாய் பண்ணியே லைஃப் கொண்டுட்டு போகணும்ல. அதனால் யாரும் மிஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஓணம் செலிப்ரேஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். இது நிஜமாகவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் அட்டன் பண்ணனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ யூத்தெல்லாம் வந்து பொதுவாக என்ஜாய்மெண்ட் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அதனால் எப்படின்னா நீங்கள் இந்த எம்எம்ஏ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் நடத்துகிற செலப்ரேஷன்ஸ் விட அட்லீஸ்ட் நம்மளுடைய யூனியில் நடத்துறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி செலப்ரேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்தூசியாஸ்டிக்காகவும் இருக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து நம்மளுடைய வேலைகள்லாம் சில வேலைகள் காட்டலாம். அதனால் கொஞ்சம் ஜாலியாக எல்லோரும் போயிட்டு ஒரு வைபை ஒன்று கொடுத்து ஏத்து மூடு ஓன மூடு அப்படின்னு போயிட்டு ஜாலியாக ஆடிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் இதை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு எல்லோரும் உங்களுடைய யுனியில் இருக்கிற மலையாளி கிளப், தமிழ் கிளப், அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் யூனியன் இந்த மாதிரி ஐடியெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து அவங்க என்ன அப்டேட்ஸ் தராங்கன்றது பார்த்துக்கலாம். ஸோ எங்களுடைய யுனியில் வந்து கொடியேற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. இது வந்து August 29 அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு நடக்குது. மார்னிங் 10:00 இருந்து மால்வன் டவுன் ஹாலில் இது வந்து ஹேப்பன் ஆகுது, RMIT. ஸோ மற்ற யுனி வந்து எந்தெந்த நாள் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் உங்களுடைய யுனியில் உள்ள மலையாளி கிளப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வந்து ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஜாலியாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஓணம் அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ அன்னைக்கு தான் வந்து இந்த பெண்மை இதெல்லாம் வந்து கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து வெளில தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஓணமோட ஸ்பெஷல் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சத்யா தான். ஆப்வியஸ்லி அந்த இலையில வந்து குட்டி குட்டி குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள்
விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 டிஷ்ஷு கிட்டே வந்து வச்சுருப்பாங்க. எனக்கு அதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த செலிப்ரேஷன் அட்டன் பண்ணலாம் வருவாங்க, அதில் ஒருத்தர் தான் நானும். ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் என்னென்னா அவுட்ஃபிட் அண்ட் த கிளிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி. என்னன்னா ஓணம் செலிப்ரேஷன்னாலே கேர்ள்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ஓணம் சாரி, அந்த லுக்கு, அந்த ட்ரெடிஷன், அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். பாய்ஸ் வந்து அதை எப்படி பெருசாக கண்டுக்குவாங்களா இல்லையான்றது தெரியாது. கேர்ள்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப ஒரு எப்படா ஓணம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. ஸோ இந்த ஓணம் செலிப்ரேஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்காகவும் பொண்ணுங்களுக்காகவும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ப்ரிஃபரன்ஸில் உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா, யாரும் வந்து ஓணம் செலிப்ரேஷன் போகையில் பேண்ட் ஷர்ட் போட்டு போகாதீங்க. வேறு இந்த மாதிரி குர்த்திஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேர்ள்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஓணம் செலிப்ரேஷனுக்கான அந்த ஒயிட் சாரி வச்சுருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஒயிட் சாரி வந்து நீங்கள் வேர் பண்ணுறது நல்லது, ஒயிட் அல்லது சாண்டல் அது மாதிரி. ஸோ ஏன்னு சொல்கிறேன்னா எல்லோரும் வந்து அந்த காஸ்ட்யூமில் வரையில நம்மளும் அந்த காஸ்ட்யூமில் இருந்தால் நமக்கும் அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப் வந்து கொடுக்கும். நாம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காஸ்ட்யூமில் போகிறத விட அதே மாதிரி காஸ்ட்யூமில் நம்மளும் இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சாண்டல் இல்லைனா வந்து ஒயிட் கலர் சாரீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் எவ்வளோதான் வந்து இந்தியன் ஆர்னமெண்ட்ஸ் தேடினாலும் இங்கே பெருசாக கிடைக்காது. நீங்கள் ஷீன் யூஸ் பண்ணாலும் டேம் யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் கிடைக்காது. ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, இங்கே நிறைய பேர் வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் விற்கிறதா இருக்கட்டும், இந்தியாவில் உள்ள பொருட்கள்லாம் இங்கே விற்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் நிறைய எங்கே கண்டுபிடிக்கலாம்னா மார்க்கெட் பிளேஸில் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே நிறைய ஹோம் பிஸ்னஸ் பண்ணவங்கலாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ மார்க்கெட் பிளேஸில் உங்களுக்கு நெக்லஸோ வளையலோ, அதுக்கப்புறம் தோடு, ஜிமிக்கி, அதுக்கப்புறம் கொலுசு, வேஷ்டி சட்டை, சாரீஸ், குத்தீஸ், நைட்டீஸ் இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய பேர் வந்து வீட்டிலருந்தே விற்கிறவங்க, ஒர்க் வீசாவில் உள்ளவங்க, அதுக்கு அந்த மாதிரி உள்ளவங்கலாம் வந்து நிறைய இந்த மாதிரி ஹோம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பெருசாக நமக்கு வெளியில் தெரியறதில்ல. நம்ம பெரிய பெரிய ஷாப்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். பட் ஆனால் இந்த மாதிரி வீட்டில் செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து காசும் வந்து நமக்கு சீப்பாகவும் இருக்குது. ஸோ அதனால் அதில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது இன்னொரு ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் வேறு என்னென்னா, பாய்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஓணம் அவுட்ஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட தமிழ் பசங்க வந்து ஓணம் செலிப்ரேஷன் போகையில் என்ன மாதிரி ஒரு லுக்கு இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் அதை வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த இடத்துல. அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒயிட் அல்லது சாண்டல் பார்டர் வச்ச ஒரு வேஷ்டி தான் வந்து, வேஷ்டினாலே அந்த கலரில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் உள்ள வேஷ்டிஸ் எல்லாமே வந்து ஷர்ட்டுக்கு மேட்சிங் பார்டரில் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. பட் ஆனால் கேரளாவில் உள்ளவங்க அந் வேஷ்டி வந்து யூஸ் பண்ணது எப்படின்னா, ஒயிட் வேஷ்டி அதில் வந்து கோல்டன் பார்டர் இருக்கிறது தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அதை சூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ மேட்சிங்கில் வந்து நீங்கள் ஷர்ட் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லைனா வேறு எந்த கலர் ஷர்ட் இருந்தாலும், ஷர்ட் கலர்ஸ் வந்து ஓகே தான், இல்லை எந்த ஒரு அப்ஜெக்ஷன்ஸும் கிடையாது. பட் ஸ்டில் வந்து அந்த கோல்டன் கலர் ஷர்ட் வந்து போட்டால் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓணம்க்கு என்னோடய சைட்லேருந்து நான் உங்களுக்கு தர ஒரு சின்ன ஒரு மினி டிப் பாயிண்ட்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவுட்ஃபிட்டில் இருக்கிறது நமக்கு ஒரு ஓணம் வைபை கொடுக்கும். ஆனால் இங்கே நான் மிஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மல்லிகைப்பூ. அதுதான் வந்து இந்த சாரி அந்த மாதிரி லுக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக்காகவும் அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸோட ஒரு வைபை வந்து கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஃபைன், இருக்கிறத வச்சு நம்ம எப்போயும் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான் இன்றைக்கான ஷோவில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட் வந்து விக்டோரியாவில் உள்ள எலக்ட்ரிசிட்டி பொறுத்து பேசணும். அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்ட் பற்றி பேசணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆர்டிபிஏல எப்படி பாண்ட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றத பற்றி, இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி நிறைய புது அப்டேட்ஸ் வரப்போகிற வாரங்களில் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ கூடிய விரைவில் வந்து நேயர்களுடைய பேசுகிற அந்த ஆப்ஷன்ஸையும் வந்து கொண்டு வர நான் அதிகமாக முயற்சி பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ அத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான் உங்கள் ஹரிதா பேசுகிறேன். இதே மாதிரி ஒரு புது ஷோவில் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில்
மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து டாடா பாய் பாய் சொல்லி விடைபெறுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை இணைந்து உங்களுடன் சேர்ந்து ப்ரோக்ராம் செய்வது நான் உங்கள் ஹரிதா, தொழில்நுட்ப உதவியாளர் பாவனா சந்திரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தூரன்.

என் ராசாவின் மனசிலே இசை ஞானி இளையராஜாவின் இசை கொண்டாட்டம் celebrating the wondrous music of Maestro Ilaiyaraaja on 3CR every Friday 8 to 9 p.m.